தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருகிடு தத்தஜ்ஜரி ததன தஜ்ஜனு ததனு தத்திமி ததிமி தத்தனு தத்த தரித தனத தனு.